பகத்தி அப்பனாச்சு தம்ப சின்னக்சரம் முக்கியங்க நாரக்தா உயக்கு தயமன்னர் ஜோஜி ஒன்றுமே இழித்து விஜாசுங்க இடிகாடு இடாசி மயகம் தன்னகம் திரிகன உகக்கண்ணப்போம் கிட்டுமாவேன் இல்லைங்க காமாவுக்காக சின்னப்போம் அக்சட்ட குண்ணங்கியங்கிலா தன்னகம் திரிகனாக கிஜுணுண்டு பங்காளி சிட்டுனே உப்பிஜாக உகக்கட்டுனே அன்ன கணத்துஜு குருஜு அர்த்தகட்டப் மறிச்சக்தாக இட்டுனே அங்குடத்துனே உடுவோ கிஜுணு பூரட்டுனே உப்பிஜாக நிற்பாக செய்வோம் அன்னைக்கு இப்போ பிஆராக சபிஞானகமும் திரிகனாக விட்டான் சுனாபடிகம் என்ன வீட்டில் கஷ்டம் துமுச்சுட் இவன் காமத்தியாக பீச்சு சீட்டு பீச்சுக்கு செலவட்டு தச்சுங்க சிக்கனில் இட்டுவாக உண்மது தாய்க்கு துட்டுமே தக்கு விட்டுடுவோங்க தக்குவாமல் தசி ஒக்டாவும் நிறுத்துங்க தக்கங்கையாக நிறுத்துங்க பிசுக்கிறுங்க தவ திருந்திங்க நேரமிக்கும் உணவடைத்தியாக நிறுத்துடுங்க ஆக்டியூ ஒன்று கூட்டி மின்மகிங்க உயக்கனை இல்லு காப்பாக
Dwi'n siŵr ti'n gwybod beth o'r sy'n